இருக்கிற இனிமேல் ரைஸ் மஹம்மத் ரஷீத் ஓரிக்கியாச்சு பஹலி சால் கிரஹே சால் கிரக்கே ஹூஷிக்கு மாகப்பே லீஃப் லீஃப் பாப்பா ஷரீஃப் ஓரி பியார பியார பேட்டாக்களே பிடி பியார் துலார் ஆர் மஹாபத் அண்ட் முபாரக்பாத் இதுவாய் ஹேர் கே சாத் அர்ஸ் கே ப்ரோக்ராம் மே யூ ஆர் உஜாலா ரேடியோ யே ஹே சுனோ ஹர் கம் காஷ் கிளே ஸ்டூர் மேல் நான் இன்ஃபோ அட் உஜாலா பிண்ட் நெல் இன்ஃபோ அட் உஜாலா பிண்ட் நெல் இன்ஃபோ அட் உஜாலா பிண்ட் நெல் 15 ஃபிராக ஃபோர்மார் ஹோண்ட் தூரோ ஆப் யூ ஆர் உஜாலா ரேடியோ ஃபர்மாயிச்சு ஜாரி கேக்குறேன் அவர் மீர் கிரேன் இவ்வளோ ரைஸ் மஹம்மத் ரஷீத் ஓரிக்கியா